ஸ்பதி மித்தியானாயிரசனா பரச மன்மே பிரிந்தரந்தரச பர்த்தரையாரூபனா பேக்க நேத்தர சாகித்த ஹல்ல சங்கஹேத்த

குரு பகவான் சர பேக்குண்ட் முக்கு துமோகபாய் நம் கற்கேகுங்காய் அனுக்கிறாய் போகபடியா இயற்கை நாம் கிகத்தாம் அனுப்பாய் போஜன காப்பர சுங்கே திரா சுனா ஜபதி ஹர் ஹர் நீத பல்லி சுவர்ணி சுபத்தனவந்தவர் தவ சப்புன் குருமந்த

நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வஜானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திரிபங்கீ நங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜபீஜே அகிஜே அபிஜே சுமஸ்தங் பிரசிஜே கிருபாலங் ஸ்வரூபே குகர்மங் பிரநாசி சதா சர்வதாரித சித்தங் நிவாசி சர் பிரசாந்தவை பிரசாத்